0: सुनते रहिए शिवा रेडियो, यहाँ है खुशियों का संगम।
1: जन्म हुआ நேச்சர் அம்மே, புராணி நேச்சர் புராணா சுபா காசி மஜோது புரி மழை நைய துறா சிந்தாய துறா மழைய பிரம்மர் ஜீவன் அர்த்தாத் ஜோ பிரம்மா பாப் கார் கதம் பிரம்மனும் जाता है। युक्ति युक्त बोल, साधारण बोल भी Wow।

0: சிவன் பீக் டிக்ஷனரி என்ன அபி கப்பி ஸ்வபன் மேபி
1: சொன்னா
0: புராணே சன்ஸ்கார்.